ஆரித்த இதாம் தமிராகி ஒரு டுவென்டன் சுவாய மாரரு ஜாகாட்மிசத் ராரேஸ் கட்டுண்டு நான் துப்பிக குப்பு குண்டிங் மாக்கு கட்டு நியுஜோர் நுவேன்